0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், இயற்கையோடும் பறவைகளோடும் இளமை பருவத்தின் அன்பையும் உரிமையையும் கவிஞர் இப்பாடலில் அழகாக ஒப்பிட்டு எழுதியுள்ளார். ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது அரும்புகள் மலருது, ஓ மைனா மைனா. தளிருது மலரிது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. திருமணம் இணையுது இரு கிளி தழுவுது, ஓ மைனா ஓ மைனா. ஆனந்த கும்பி என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா இணைந்து பாடியுள்ள பாடல். வயல்வெளியில் பல கனவை விதைக்கிறதே சிறு பறவை, வயல்வெளியில் பல கனவை விதைக்கிறதே சிறு பறவை. அருமையான பாடல் வரிகள், கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா தும்பா பூவு மல்லு வேட்டி ஆஹா தொடத்தெரிய ஏத்தி கட்டி ஓஹோ வம்பு பண்ண வாரவரே வழிவிடுங்க நேரமாச்சு அப்படி போடு. கிராமிய பின்னணியில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் ரொமாண்டிக் மற்றும் கலகலப்பான உரையாடலை கொண்ட பாடல். தன் மனைவிக்கு பஞ்சு மிட்டாய் போன்ற மென்மையான அழகான பட்டு புடவையை கட்டியிருப்பதாகவும் பட்டு போன்ற ரவிக்கை அணிந்திருப்பதாகவும் கணவன் அவளை வர்ணித்து புகழ்ந்து பாடுகிறான். கஸ்தூரி ராஜாவின் வரிகளுக்கு தேனிசை தென்றல் தேவா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய எட்டுப்பட்டி ராசாவுக்கு வேண்டிய பாடலை நேயர்கள் கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട ഗാനങ്ങൾ ഞങ്ങളിലൂടെ ട്യൂൺ ചെയ്യൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேரளத்து பின்னணியை கொண்ட கதாநாயகி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த கதாநாயகன் மீது கொண்ட காதலால் அவனது மொழியான தமிழை கற்க முயற்சி செய்கிறாள். தமிழ் மற்றும் மலையாள கலாச்சாரங்களின் கலவையாக அமைந்துள்ளது இந்த பாடல். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, மயில் இறகில் வாசம் வந்துச்சா வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, தமிழ்நாட்டு வெட்கம் வந்துச்சா, அட காந்தம் போல ஏதோ ஒண்ணு நெஞ்சுக்குள்ள ஒட்டிக்கொண்டு காதல் காதல் என்று சொல்லிச்சா. ஆட்டோகிராஃப் என்ற திரைப்படத்தில் பி விஜய் எழுதிய வரிகளுக்கு பரத்வாஜ் இசையமைத்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மி பாடிய இனிமையான பாடல். தமிழ் மற்றும் மலையாள மொழி சொற்கள் மிக இயல்பாக கலந்து கேட்கும் போது ஒரு புது உற்சாகத்தை தரும். பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஸ்ரீரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி, இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி, தென்றல் போல நீ ஆடடி, மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி, தெய்வ பாசுரம் பாடடி, இன்பம் பொங்கும் காவிரியில் நீராடி, மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் அணிந்து இறைவனின் புகழை பாடும் பக்தி பாடலை பாட வேண்டும். கொள்ளிடம் ஆற்றின் நீர் அசைவுகளில் பெருமாளின் நடனம் தெரிவதாகவும், வீசும் மெல்லிய காற்று பெருமாளின் மந்திரங்களை உச்சரிப்பதாகவும் கவிஞர் மிக அழகாக வர்ணித்துள்ளார். கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை இளையராஜா, மகாநதிக்காக SP பாலசுப்ரமணியம், உமா ரமணன் இவர்களுடன் மகாநதி சோபனா இணைந்து பாடிய இனிமையான பாடலை நேயர்கள் கேட்டு

0: ശ്രീദേവി രംഗമായ നീ നാമം സന്തതം സ്വന്തമേ.
1: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സദനം 90.4 FM.
2: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். காதலின் ஆழத்தையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த பாடல். தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று, செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்திற்கு கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் மயக்கும் இசையும் வாலியின் எளிய கவிதை வரிகளும் இப்பாடலை என்றும் நிலைநிறுத்தும் அளவிற்கு சிறந்ததாக அமைந்துள்ளது. பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.